0: rấm rạ,
1: anh ta rấm rạ,
0: mắt ta rấm rạ, vịt ta rắn gà, ta rắn gà.
2: ஆராந்திக டெங்கு மதுருவன்கின் ஆரக்ஷாவட்டு பெங்கிரி அடங்கு சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே சியட்ட சியக் ஸ்வாபாவிகாய் சமட்ட ஹீதகராய் சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே மதுருவன் பலவாகரண விசேஷஜ்ஞா
3: மாஸ்டர்கைட் பிரகாஷன 2025 சமக உசஸ் பெல பசுகே விபாக பிரஷ்னோத்தர தென்னிகுத் வியத சில்ட்ரன்ஸ் வேர்ல்ட் கேர்னிய மாஸ்டர்கைட் பொரெல்ல சஹ லங்கம பொத்தலின் தென் லபா கன்ன பிந்துவ 70313336
4: ප්‍රතික්ෂාව කැස්ස උණ ඇඟපත වේදනා තුරන් කරන දිව්‍යමය ඖෂධය සෙවණගල මදෝකා කැස්සට පැනියා සෙවණගල ආයුර්වේද නිෂ්පාදනය අපේ වෙදකම අපේ උරුමය 40 වසරක අභිමානය සෙවණගල ආයුර්වේද 0447 21 33 540